0: வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1:01 ஆகிறது. மொரிஷியசு வானொலியின் அன்பாண்ட இரசிகர்களே, நாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இம்மத்திய பொழுதினில். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல்

நீங்கள் தெரியும்படி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் இறுதி நாள், அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூன் 30ஆம் தேதி நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 16ஆம் நாள். இறைவன் நமக்கு தந்தருளும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. இதோ முதலில் வருவது கருமாரியம்மனை போற்றும் இந்த பாடல். பழமை வாய்ந்த பாடல், அண்மையில் பாடப்பட்ட பாடல் இது.

பக்தி மிகவும் மாரியம்மனை போற்றும் பாடலை கேட்டீர்கள். இன்றைய சிந்தனை, அதாவது பழமொழி, வையந்தோறும் தேவம் தொழு, வையந்தோறும் தேவம் தொழு. மேலும் தூய்மையே இறைவனுக்கு அடுத்தராகும். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். உங்கள் பக்தி நிகழ்ச்சி இதோ வரும் அடுத்த பாடல். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல். இந்த மத்திய பொழுதினில் உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையத்தும். இதோ பழமை வாய்ந்த இன்னும் ஒரு பாடல். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனை உன்னை மறவேன்.

இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ், வளர்க்க குரல் நெறி அலட்டுப்பால் வாய்மை ட்ரூஃபுல்னஸ் தட் இஸ் வெராசிட்டி. பொய் இல்லாமல் இல்லாமை வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலங்கள் அளிப்பது அந்த வழியே ஆகும். அதாவது பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். தட் இஸ் தேர் இஸ் நோ ப்ரைஸ் லைக் நெவர் அட்டரிங் எ ஃபால்ஸ்ஹுட் விதவுட் கவுசிங் எனி சஃபரிங் இட் வில் லீட் டு எவ்ரி வர்ச்சு. இதோ நாம் உங்களுக்காக தரும் இக்குறப்பாக்களை வாய்மை ட்ரூஃபுல்னஸ்.
1: வாய்மை
2: Qu'est-ce que la véracité? C'est user d'un langage qui ne renferme rien, qui puisse faire le moindre tort aux autres. Un mensonge a la valeur d'une vérité, s'il fait du bien sans nuire à personne. Ne dis rien que ta conscience c'est faux. Quand tu auras menti, ta conscience te torturera. Celui dont le cœur ne connaît point le mensonge vivra dans le cœur de tous.
3: மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை.
2: Celui qui dit la vérité selon sa conscience est supérieur même à ceux qui pratiquent à la fois l'austérité et la charité. Ne jamais mentir est une gloire sans pareille. Cette vertu engendre sans effort toutes les autres.

0: De tout ce que nous avons découvert comme vrai, rien n'est aussi grand que la véracité.
1: இது உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

திரை இசை கீதங்கள் இன் இசை கீதங்கள் இன் சுவை தரும் கீதங்கள் நல்ல வாழும் உதயமானது தொடங்கும் நாள் உதயமானது சிதம்பரத்தில் ஓர் அப்பசாமி படத்தில்

அடுத்து நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது சலங்கையொளி படத்து பாடல். நாத வினோதங்கள், நடன சந்தோஷங்கள். ஆம், நாடத்தின் வழியே உண்டாகும் இன்பமும் நடனம் தரும் மகிழ்ச்சியும் ஒருவருக்கு மிக உயர்ந்த பேரின்பத்தை தரும்.

நட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பகல் 1:15 மணி வரை. இதோ வரும் இன்னிசை பாடல், இன்சுவை தரும் பாடல், மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே. 1994 ஆண்டில் வெளியான மே மாதம் திரைப்படத்தில் மிகச்சிறந்த மெலோடி பாடலாகும். இசை புயரகமான் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்.

இன்னிசை இன்னொலி என்று வழக்கம் கூறுகின்றோம். பாடலின் தொடக்கத்தில் வரும் புல்லாங்குழல் மற்றும் பெண்களின் ஆலாபனை இசை கேட்பவரே குளிர்ச்சியான ஒரு மார்கழி காலக்கே கூட்டி செல்லும்.

இது உங்கள் இது மொரிஷியஸ் வானொலி ஒலிபரப்பு உங்கள் மங்கையரொலி நிகழ்ச்சி. அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள், இன் சுவை தரும் பாடல்கள், இனிசை பாடல்கள், வெண்மேகம் போலவே

நாம் பெண்களின் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் சுய மரியாதையோடு வாழவும் தேவையான சில முக்கிய வழிகாட்டுதல். உங்கள் எதிர்கால பாதுகாப்புக்காக மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து வைப்பது அவசியம். வரவு செலவு மற்றும் முதலீடுகள் பற்றிய அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற மொபைல் பயன்பாட்டை குறைத்து பயனுள்ள விஷயங்களில் நேரத்தை செல விடுங்கள். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். வரும் இறுதி பாடல் இதோ அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். நீங்கள் அடிக்கடி கேட்க விரும்பும் பாடல் இது. கேட்டவரெல்லாம் பாடலாம் படத்து பாடல். நாம் அழைத்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி வினி பாடலுடன் நிறைவு பெறும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி உங்கள் தேவராகம் நிகழ்ச்சியை இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி.

அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 20ஆம் தேதி. இன்று ஜூன் மாதமுடைய கடைசி நாள். நாளைக்கு ஜூலை மாதம் தொடங்கப் போகிறது. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக இதோ விநாயகரே போற்றும் ஒரு பக்தி பாடல் நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.

கணபதியே போற்றும் இந்த பக்தி பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடலை நாங்கள் நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில் செல்வினா ரங்கசாமி குரலில் உங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாடல் விநாயகரை போற்றும் இந்த பாடல்.

அன்பு மக்களே, நம்முடைய தெய்வ ராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் விநாயகரை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். மணி சரியாக 4:45 ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 30ஆம் தேதி. உங்களுக்காக இதோ முருகனே போற்றும் பக்தி பாடல். முதலில் ஒரு திருப்புகழ் பாடல்தான். முத்தை தருபத்தி என்னும் நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் முதலில் திருக்குறள் என்னும் பாடலை, இந்த முத்தை தருபத்தி பாடலை அவர் பாடியிருக்கின்றார். இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் தீர்த்தனா பொன்னுசாமி குரலில் இந்த முத்தை தருபத்தி பாடல்.

அன்பு மக்களே, நாங்கள் எப்பொழுதும் முருகனை போற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும்படி நேற்று வந்து நம்முடைய உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அருணகிரிநாதர் குரு பூசை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. நம்முடைய மொரீஷியஸிலும் பல கோவில்களில் அருணகிரிநாதர் குரு பூசை நடைபெற்ற வந்தது. மற்றும் இதோ உங்களுக்காக அன்பனுக்கு அன்பனே என்னும் நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில் ராதா நாகன் குரலில் நீங்கள் கேட்கலாம். மேலும் இந்த அபிஷேகம் அலங்காரம் என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மம் ஈரவதி குத்தன் அவர்கள். இப்பொழுது ராதா நாகன் அன்பனுக்கு அன்பனே பாடலை பாடுவதை நீங்கள் கேட்க

அன்பு மக்களே, மணி சரியாக இப்பொழுது 4:30 ஆகிறது. நாங்கள் வந்து நம்முடைய சைவ சமயத்தில், சைவ வழிபாட்டில் கண்டிப்பாக அம்மனே ஒரு பெரிய இடம் இருக்கிறது, ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது இல்லையா? அம்மனை வணங்கும் போது எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். மேலும் அன்னை எப்பொழுதும் அவர் அருளால் எங்களை காப்பாற்றுவார். இதோ அடுத்த பாடல், கொண்டை முடி அலங்கரித்து என்னும் தொடங்கும் பாடல் உங்களுக்காக, அதாவது அனைத்து அன்னைமார்களுக்காக அன்புடன் தருகின்றோம். சிறப்பாக இந்த கொண்டை முடி அலங்கரித்து பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா நீலம், அம்மா தேவி, அம்மா வனிதா, அம்மா தேவி மற்றும் அம்மா தேவி தன்றாயன், அம்மா வினுதா இயாவு, அம்மா அனி கோவிந்தன், அம்மா சனாசி மைத்தா உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் அவா அறுத்தல் 363வது குறட்பா. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதுப்பதுதில். அதாவது, அவா அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை, வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்றுமில்லை. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: There is in this world no excellence equal to freedom from desire, and even in that world there is nothing like it. எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை. வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை. அதனால்தான் நாங்கள் அவா, அதாவது ஒரு பொருளை அவா வாமையை ஒக்கும் விழுமிய செல்வம் காணப்படுகின்ற இவ்வுலகின் கண் இல்லை. இதோ அடுத்த பாடல் அம்மனை போற்றும் பக்தி பாடல்தான்.

அடுத்த பக்தி பாடல் நாங்கள் சிவபெருமானை போற்றும் ஒரு தேவார பாடல் தில்லைவாழ் அந்தனர் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலின் ஆசிரியர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள்.

நீங்கள் தில்லைவாழன் தனார் என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இன் அடுத்த பாடல் இன்னொரு சிவபெருமானை போற்றும் பாடல். உங்களுக்கு தெரியும்படி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போனால் சிவன் கோவில்களுக்கு பயணம் செல்லும் பொழுது, அதாவது நாங்கள் அந்த யாத்திரை செல்லும் பொழுது, திருவண்ணாமலை என்னும் திருத்தலம் மிகவும் புகழ்பெற்றது. அங்கே மாதந்தோறும் கிரிவலம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்திருக்கிறது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்தால் மிகவும் மிகவும் புண்ணியமானது. அனைத்து பலன்களும் அனைத்து நன்மைகளும் பக்தர்களுக்கு கிடைக்கும். இதோ அண்ணாமலை என் அரசே என்னும் பாடல்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
2: வானொலி அன்பர்களை உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை என்னும் நன்னாளில் முருகனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். கந்தா முருகா

0: வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆறுவது சினம் என்றார் ஔவையார். நாம் நம் சினத்தை அடக்க வேண்டும். அதை அடக்கும் பொழுது நமக்கு உடல் நலமும் இருக்கும் என்பது அறிவியலும் தான். ஆகையால் நாம் ஔவையாரின் அருட்சொற்களை பின்பற்றலாம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இந்த வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, எப்பொழுதும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். கேட்கலாம்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள். தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா? மூன்றும் இல்லை, செயல்.

நீ போகலாம் என்பவன் எஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ எஜமான தலைவன். நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

வானொலி அன்பர்களே, அடுத்து ஒரு நாட்டுப்புற கிராமிய பாடலை கேட்கலாமா? இதோ மானத்து மந்தையில.

வருடைய அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் ஹங்கன் குடும்பத்தாருக்கும், விஷ்மா ஓரில் வசிக்கும் முருவன் குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம். காதல் சுத்த

வானொலி அன்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் இசைப்பாடல்கள். ரகசியமாய் ரகசியமாய் என்னும் பாடல் டும் டும் டும் படத்திலிருந்து வந்துள்ள அருமையான பாடல். இதோ

அன்பருடைய அன்பர்களே, நாம் வணங்கி வந்த என்னிசை பாடல்கள் இந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.